இப்போ வந்து கிளாத்து பேடு அந்த ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி எறியப்பட்ட நாப்கின் மட்டும்தான் பயன்படுத்தணும். அது வந்து குப்பை அங்கிட்டு

0: என்னடையனா, இதே போல் இந்தியா ஃபுல்லுமே அனைத்து மாநிலங்களும் இந்த நாப்கின், அதாவது துணி அணையாடையை பயன்படுத்தி நோய் இல்லாத வாழ்வை வாழணும். அவங்க குழந்தைகள் மற்றும் அம்மா மனைவி எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும்.
1: And that was leaving into a very short break. More news and updates on the other side.